திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு ஃபில்வா தினமுக அபதுஸ்

0: தானுங்க ஆவிகமா வேமா வரப்பட சுக்ரியா எங்க முகமது வேற வீதி குறி வந்தாக சுமீத் குறியா வர
1: ಹಾಸಕೊಲ್ಲಾಣ
2: ನುದಿಹೆ ಏಕೆ ಮೆಗಾಹರ್ಟ್ಸ್ ದಿವೆಹೆ ಎಫ್ಎಂಗೆ ಕೊಮ್ಮೆ ಗಡಿಯರೆಗೆ ಪುರತಮ ಲವೇಕವೆಸ್ ದಿವೆಹೆ ಅಮಿಲ್ಲರಾಗಿ